egbona eyin eyan mi yi ki le gboju le ga mo bi yin o I am asking you I am asking you mo be yin le re mo bi yin o ki le gboju le ga na te bi wa se bi aye bi a wa lo te so aye da wa lo ki le gboju le